நானோ தானோம் தானோம் தானோ தத்தானம் தாகனம் தத்தாகனம் தத்தாகனம் தத்தாகனம் நோம் தனம் தனம் தனோ நோம் நோம் தானோம் ஆனம் தனம் தனம் நோம் தனம் தனம் நோம் தனம் தனம் நோம் தனம் தனம் நோம் நோம் நோம் தனம் தனம் தனம் தனம்

இனிக பட்டம் சுப்பிரமணிய ஐயர் விரச்சித்த மரிவீரி தி கெவ்வரையராம ஷண்முக பிரியராக ஆதிதாளதல்லிது. மரிவீரி தி கெவ்வரையராம ரிட்டன் பை பட்டம் சுப்பிரமணிய ஐயர் செட் டு ஷண்முக பிரியராக ஆதிதாள.

0: This is Ragam 24/7 DH Indian Classical Music Channel.
1: Ragam DTH 24 மணி நேர இடைவிடாத ஒலிபரப்பு. எந்நேரமும் இந்திய இசை.
2: This is Ragam 24/7 DTH Anytime Indian Music.
1: இப்பொழுது
3: கே பாலாஜி பிரசாத் அவர்களின் பாட்டு கேட்கலாம். உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக சொகசுவா என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ஸ்ரீரஞ்சனி ராகம் ரூபகதாளம்.

0: ராகம் டிடிஎச்சில்
1: கே பாலாஜி பிரசாத் அவர்களின் பாட்டு ஒலிபரப்பாக கேட்டோம். உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம்.
0: 24 மணி நேர இடைவிடாத ஒலிபரப்பில் எந்நேரமும் இந்திய இசை உங்களுக்காக.
2: That was a contribution by All in Radio Chennai for Ragam 24/7 DTH, Anytime Indian Music.

0: நாகராஜசுவாமி கீர்த்தனா கிரகபலமேமி என்றார் கிரேகுப்தி செட்டு ஆதித்தாள்.
1: கரைக்கிரமலு முந்துகா கிரகபலமேமி ரேகுப்தி ராகம் ஆதித்தாளம் தியாகராஜசுவாமி வாரி கீர்த்தன வின்ட்டாரு.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்பொழுது ஜெய ஜெயந்த் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். சேர்த்தலை ஆர் சிவகுமார் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், எஸ் வெங்கடராமன் அவர்கள் கஞ்சிரா. முதலில் ஏரா நாப்பை என தொடங்கும் வீணை குப்பையர் இயற்றிய தோடிராக வர்ணம் ஆதிதாளம்.
2: On Ragam 24/7 DTH, we now bring you a flute recital by J.A. Jayant. He is accompanied on the violin by Sherthalai R. Sivakumar, on the Mridangam by Sherthalai R. Anandakrishnan, and on the Kanjira by S. Venkataramanan. He begins with Yera Napai, Todi Raga Varnam, set to Aditaal, a composition by Veenai Kuppaiyar.

0: வீணை குப்பையர் இயற்றிய தோடி ராகவர்ணம் கேட்டீர்கள்.
1: You just heard a composition by வீணை குப்பையர், தோடி ராகவர்ணம்.
0: அடுத்து நாத தனுமணிசம் என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, சித்தரஞ்சனி ராகம் ஆதித்தாளம்.
1: He now presents நாத தனுமணிசம், a composition by தியாகராஜர் in ராக சித்தரஞ்சினி, set to ஆதித்தாளம்.

0: சித்தரஞ்சினி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை கேட்டீர்கள்.
1: In Rag Sitaranjini, that was a composition by Thyagarajar.
0: அடுத்து நன்னு விடச்சி என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை ரீதி கவுள ராகம் மிஸ்ர சாப்புதாளம்.
1: He now presents Nannu Vidachi in Rag Riti Gaulai set to Mr. Chaputal, a composition by Thyagarajar.

0: ரீதி கவுளை ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை கேட்டீர்கள்.
1: இன் ராக் ரீதி கவுளை, தட் வாஸ் எ கம்போசிஷன் பை தியாகராஜர்.
0: ராகம் டிடிஎச்சில் ஜே ஏ ஜெயந்த் அவர்களின் புல்லாங்குழிசை ஒளிபரப்பாய் கொண்டிருக்கிறது. சேர்த்தலை ஆர் சிவகுமார் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், எஸ் வெங்கடரமணன் அவர்கள் கஞ்சிரா. அடுத்து ஞான மசகராதா என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, பூர்வி கல்யாணி ராகம், ரூபக தாளம்.
1: This is Ragam 24/7 DTH Anytime Indian Music. You are listening to a flute recital by J.A. Jayanth. He is accompanied on the violin by Sherthalai R. Sivakumar, on the Mirdangam by Sherthalai R. Anantakrishnan, and on the Kanjira by S. Venkataramanan. He continues with Jnana Mosakarada in Rag Purvi Kalyani, set to Rupakam Tal, a composition by Tyagarajar.

0: பூர்வி கல்யாணி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை கேட்டீர்கள்.
1: இன் ராக் பூர்வி கல்யாணி, தட் வாஸ் எ காம்போசிஷன் பை தியாகராஜர்.
0: இதுவரை ஜே ஏ ஜெயந்த் அவர்களின் புல்லாங்குழலிசை கேட்டீர்கள். சேர்த்தலை ஆர் சிவகுமார் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், எஸ் வெங்கடரமணன் அவர்கள் கஞ்சிரா.
1: ஆன் ராகம் 24/7 டிடிஹெச் யூ ஆர் லிஸ்னிங் டு எ ஃப்ளூட் ரிசைட்டல் பை ஜே ஏ ஜெயந்த். He was accompanied on the violin by Shethalai R. Sivakumar, on the Mridangam by Shethalai R. Anandakrishnan, and on the Kanjira by S. Venkata Ramanan.
0: Padaippu, Chennai Vanuli Nilayam, Raham DTH, Enneramum Indi Isai, 24 Mani Neramum, Idividada Oliverappu, Ungalukkaga.
1: This program was contributed by All India Radio Chennai for Raham 24/7 DTH. It's Anytime Indian.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி உஷா ராஜகோபாலன் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். This is Ragam 24/7, an exclusive Indian classical music channel. You can now listen to a violin recital by Srimati Usha Rajagopalan. She is accompanied

இனி சபாபதிக்கு வேறு தெய்வம், கோபாலகிருஷ்ண பாரதி பாடல், ஆபோகி ராகம், ரூபகதாளம். லிசன் நவ் டு சபாபதிக்கு வேறு தெய்வம், கம்போஸ்ட் பை கோபாலகிருஷ்ண பாரதி இன் ராக் ஆபோகி செட்டுத்தாள் ரூபக்.

இனி மாமவ மீனாட்சி முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி வராளி ராகம் மிஸ்ர சாப்புதாளம். And now here's Mamava Meenakshi, composed by Muthuswami Deekshithar, in Raag Varali, set to Misra Chaputal.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உஷா ராஜகோபாலன் அவர்களின் வயலின் இசை, ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டையன் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். This is Ragam 24/7, an exclusive Indian classical music channel. You are listening to a violin recital by Srimati Usha Rajagopalan. She is accompanied by Shri R. Ramesh on the Mridangam and Pudukote Shri N. Ramachandran on the Ghatam. Ini Naji Vadara, Tyagarajar Kirtane, Bilahari Ragam Adi Thalam. Listen now to Naji Vadara, composed by Saint Tyagaraja, in Rag Bilahari, set to Adi Thal.

நேயர்கள் இதுவரை கேட்டது உஷா ராஜகோபாலன் அவர்களின் வயலின் இசை, ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சி ராகம் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. யூ ஆர் லிஸ்னிங் டு அ வயலின் ரிசைட்டல் பை ஸ்ரீமதி உஷா ராஜகோபாலன். ஷி வாஸ் அகாம்பனிட் பை ஸ்ரீ ஆர் ரமேஷ் ஆன் த மிருதங்கம் அண்ட் புதுக்கோட்டை ஸ்ரீ என் ராமச்சந்திரன் ஆன் த கட்டம். திஸ் ப்ரோக்ராம் வாஸ் கான்ட்ரிபியூட்டட் பை ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி for ragam 24/7, an exclusive Indian classical music channel.